0: ட்ரோஃபி இது விஷயத்துல எல்லி பார்க்கல. இட்ரோஃபி 650 மில்லிமீட்டர்ல நிந்திப்பா, இதுல 895 கிராம் பொன்னிப்பா, 6815 கிராம் வெள்ளிப்பா, 350 கிராம் தந்தாத்தோ ஐவரிப்பா, 3500 கிராம் தியாக மரத்ரா பீசோத்ர மேல நிந்திப்பா, 12560 கிராம் தூக்க உள்ளார். அத்தமான இது ட்ரோஃபி ஆயிடுப்பா. இந்த கூடி வேர்ல்ட் கப்போட ட்ரோஃபி வாரிசு ஆயிடுப்பா. அச்சங்கி எல்லாம் நங்கக்கு பாரத தேசக்கு ஒரு அகாத்த ஆயிட்டு எந்த பாப்பிச்சு 1975 விஸ்வகப் கத்தத்தைங்க கூட நங்க பிரைஸ் விக்டரி செரமனியில போயிட்டு பிரைஸ் கேட்டவக்க ட்ரோஃபி கேட்டவன்தக்க பாரத தண்ட போய்த்திப்பக்க அந்த நாயகத்து அஜித் பால் சிங்கர நாயகத்துக்கு போயிட்டு கேட்டவக்க நங்க ஆ ட்ரோஃபி ரக்கூடியிலே ஒரு எம்ப்ளம் ஆயிட்டுப்பா பாரத தேசத்துல. அதுல அகண்ட பாரத நாங்க எந்தோணுவா அதுல பாகிஸ்தானத்துல மேப்ல நாங்க காஷ்மீர் கூட்டிருத்திப்பா. எந்த காஷ்மீர பாகிஸ்தானுக்கு கூடிய எம்லாம்னு இட்டானுண்டு வல்லே ஒரு சர்ச்சைக்கு ஆஸ்பாதனை ஆயிட்டு பாரத தேசம் அந்த விக்டரி செரமனில ஆ ட்ரோஃபின கேட்டவன் தரத்துல அண்டர் ப்ரொட்டெஸ்ட் இட்டு பாப்பா. அது ஆ ப்ரொட்டெஸ்ட் பாரி ஜாகைத்து விஸ்வத்திர ஒரு வல்லே ஒரு சுத்தி ஆயிட்டு வரோம்மா. இ விஸ்வகப்புற ட்ரோஃபி மேல உள்ள சிம்பிள் எக்கா பாகிஸ்தான கரலே டிசைன் ஏர் மார்ஷல் ஆரிஃப் ரைங்களே டிசைன் பண்ணான குண்டு வெள்ளே ஒரு சர்ச்சை ஆயிட்டு அண்டர் ப்ரொட்டெஸ்ட் பாரத தேச ஆ ட்ரோஃபின கத்தித்து பாரத்துக்கு கொண்ட பப்பா. பாரத்துக்கு கொண்ட வந்த பின்னே வெள்ளே ஒரு அந்த தர ஃபெடரேஷன் ஹாக்கி ஃபெடரேஷன் அத்தியக்ஷன் ஆயிட்டு எம்ஏஎம் ராமசாமி தமிழ்நாட்டுரா வெள்ளே ஒரு பிசினஸ் மேன் நீங்க எல்லாருக்கும் கொத்துண்டு எம்ஏஎம் ராமசாமி தான் ஐங்கட சூச்சனைக்கு மேலேக்கு ட்ரோஃபின கேட்டன் பந்தித்து இந்திரா காந்தி அந்த தர பிரைம் மினிஸ்டர் மின்னத்தா ட்ரோஃபின வச்சுட்டு அல்லிஞ்சா அது இடீ தேசத்திர மூளை மூளைக்கு தலச்சேரி லக்னோ தில்லி பெங்களூர் மடிக்கேரியில கூட மென்ஸ் கம்பவுண்ட்ல பிரதர்ஷன பந்தியாவளி நடந்த அந்த கோதண்ட போயண்டா குர்க் ஹாக்கி அசோசியேஷன் அத்தியக்ஷன் ஆயிட்டு அல்லிங்க லக்னோக்கு போப்பா. ட்ரோஃபி லக்னோ ட்ரோஃபி போயிட்டு மாடுவாக்க அந்த தர லக்னோ தர முக்கியமந்திரி ஆயிட்டீங்க பகுகுண ஆ பகுகுண இங்க எந்த மாடுவான் இச்சக்கு பள்ளி ஒரு விஸ்வகப்ன விஸ்வத்திலே கதி திப்பாக்க எங்கெல்லாம் ஒரு கலிக்காருக்கு அந்த தர காலத்துல ஒரு 16 ஸ்கூட்டர் இந்தியா தர ஒரு ஸ்கூட்டர்னா ஒரு உடுகரை கொடுப்பாரு அந்த முன்னோடியில் எடுத்து போய் பஞ்சாப் பஞ்சாப் ராஜ்யா அதனை எடுத்து ஒரே ஒரு கலிக்காரங்க தொந்தர ஆக்கத்தை அது பாரிஷாயோட கேம்ப் மாடித்து ஹாக்கினா விஸ்வகப்ல மலேசியில கெல்லோலிக்கு பஞ்சாப் ராஜ்யத்துல பல்லிய கொடுக்கே உண்டு அதுல நங்கட கொடுக்குற தன் கண்மணியை கழிச்சது பாரி விசேஷவாய்த்து உண்டு.
1: விஸ்வகப் ஆ சமயத்துல இங்க கலிக்காரங்களோட சின்ன ஞானம் அடியோலா
0: விஸ்வகப்ல கழிச்சு பாரி அத்புத கலிக்கார அந்த தர கோல் கீப்பர் ஐத்து லெஸ்லி பெர்னாண்டிஸ் இஞ்சத்து அசோக் திவான் இன்னொரு கோல் கீப்பர் பின் பாரி கலிக்கார சுர்ஜித் சிங் அஸ்லாம் ஷேர் கான் மைக்கேல் கிண்டோ ஓங்கார் சிங் அஜித் சிங் வீரேந்தர் சிங் அர்ச்சரன் சிங் விஜே பிலிப்ஸ் சிவாஜி பவர் மொஹிந்தர் சிங் சிம்மணி அசோக் குமார் காளைய பிபி கோவிந்த இங்க எல்லாரும் தண்டக்காரா பின் குருச்சரன் போதியனோ இங்க ஒரு அத்புத தரபேத்துதாரங்க பின் வியவஸ்தாபங்க பல்பீர் சிங் இங்க எல்லாரும் அச்சக்கு ஒரு கேளிப்பட்ட கலிக்கார விஸ்வத்துல இங்க அதுல துராதிருஷ்ட வைத்து நங்கட கூட இல்லாதவ சுர்ஜித் சிங் வீரேந்தர் சிங் சிவாஜி பவர் மொஹிந்தர் சிங் பின் மைக்கேல் கிண்டோ இங்க நங்கட கூட இல்ல அச்சங்க 75 விஸ்வகப் கத்தந்த அஸ்லாம் ஷேர் கான் இங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பூபால் கான்ஸ்டியூஷன்ல கத்தித்து ஹையஸ்ட் ஹோட்டல் கல்வா கத்த பின் அவங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க இந்திரா காந்தி ரெஜிம்ல ஒரு மினிஸ்டரான ஒரு கிரீடாப்பட்டு அஸ்லாம் ஷேர் கான் கொடுக்கல கூட இக்காய்த்து பாலடா கிரிக்கெட் நம்ம கொடுக்கு பந்திஞ்சது சுமார் குறி பந்திந்து இந்த ஒரு பெதடுத்த ஒரு கலிக்காரல கூட அந்த தர தினத்துல விஸ்வகப்ல கொடுத்தாங்க அதுல 73 விஸ்வகப்ல கழிஞ்சு சுர்ஜித் சிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுல் பேக் அப்பா 1986 விஸ்வகப்ல முகமது ஷாயித் கழிச்சு ஒரு அப்துத்த கலிக்காரன் ஆயிட்டு வருவோமா அஜித் பால் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் சென்டர் ஆஃப் பியூர் டோனஞ்சு அவங்க ஒரு விருதுன்னு கொடுப்பான் இங்க எல்லாரும் விஸ்வகப்ர தாக்கல் ஆயிட்டு பாரத தேசத்தின் கூடிட்டாங்க.
1: 2026 நடப்பா ஹாக்கி கலிக்க ஐக்கியான அந்த கூட்டுக்கு ஒரு தண்ட கொல்வா ரீதியில் ஒரு கலிப்பாக்கு அங்கட பிரதர்ஷனம் ஏது ரீதியில் உண்டுன்னு இருந்தீங்க.
0: 2026 விஸ்வகப் எஃப்ஐஹெச்ர விஸ்வகப் பந்தியாவளி August 14 August 30 எத்தனை நடப்பா இ டூர்னமெண்ட் நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாம் பின் வேக்னார் ஸ்டேடியம்ல நடப்பா இங்க வந்து பெல்ஜியம் வார்வே ஸ்டேடியம்ல நடப்ப

0: குயின் சிட்டில இது வந்து தண்டு ஜாகத்துல நடப்பான்றது. அதத்துல ஈக்குறி நங்கக்கு தண்டு குறி தண்டு சமவாயத்தை நடப்பான், 16 புருஷங்க 16 மகளிர தண்டா நடப்பான். நடப்பாத்துல நங்கக்கு நாங்க கர்நாடக தெஞ்சி நங்கக்கு விஸ்வகப்புரா கர்நாடக தெஞ்சி போயின்றுலாம் தேங்க என்னோக்கு நங்கக்கு கொடுக்கற இல்ல என்னது ஒரு கூகு அண்ணனே கேட்டண்டே உண்டு கொடுங்க என்னங்கு பாரத ஹாக்கி கலிக்கார இல்ல என்னது கூடி இதே சமயத்து நங்க பிரஸ்தாவனை அப்ப அச்சுங்க ஈக்குறி போனது ஒரு கோல் கீப்பர் ஆசன ஜில்லேர அரிசிக்கரை தாலுக்கு தர கோல் கீப்பர் அங்க மோய்த்தொண்ண கிட்ட செலக்ட் ஆயிட்டு மோய்த்தொண்ணுக்குண்ண கூடிகை கிரீடா ஹாஸ்டல்லே அவன் கூடிகையில் படிச்சேங்க கணேஷ இங்க ஸ்தாபனை மாடினா கூடிகை ஸ்போர்ட்ஸ் குள்ளே ஓதித்து இக்கண்ண மின்னக் வந்து இவன் இந்த பாரத தேசக்கு நம்பர் ஒன் கோல் கீப்பர் ஆயிட்டு கழிப்பா கர்நாடகத்துல ஏகைக்க பிரதிநிதி அச்சுங்கி நங்க நோட்டக்கு பாரி சிக்க ஜன விஸ்வகப் கழிச்சந்தைங்க கொடுகள் உண்டு பாரி பாரி பாரி நல்ல கலிக்கார கழிச்சிட்டு இதுல அச்சுங்க நங்கக்கு இக்க பேஜாரப்பான்னு நினைச்சுங்க நங்கட இச்சக்கெல்லாம் நங்க இக்க கௌட்டம்பிக்க ஹாக்கிக்கு சுமார் டூர்னமெண்ட்ஸ் இக்கு இது எல்லாம் மாட்சேன் கூடி கர்நாடக தெரிஞ்ச ஒரே ஒரு பிரதிநிதி ஆயிட்டு அத்தவா நங்கட கர்நாடக தெரிஞ்ச பாரத தேச கழிப்புக்கு மோய்த்தொண்ணா இங்க ஐக்கிய ஆயிட்டு இது எல்லையோ நங்கக்கு கொடுக்கற கிரீடர பகே அத்தோ கொடுகே ஆக்கிர தொட்டில் நோனோ அத்தோ கொடுகே ஆக்கிர நர்சரி நோனோ இதெல்லாம் நோட்டக்க நாங்க எல்லி நாங்க இடுவித்தோ அத்தோ என்னங்க நாங்கட கொடுக்கற மக்கா போற கர்நாடகத்தின் தாரு இல்லன்னு பாரி ஒரு ஜாகத்து நாங்க ஜான பெச்சோம் சாப்பா நாங்க
1: கர்நாடக புட்டதிங்கி அதுல கொடகு பிரதேச புட்டதிங்கி போற எல்லி ஜாஸ்தி ஹாக்கி கழிக்கு ஒத்து கொடுத்துண்டு
0: இக்க பஞ்சாப் ஹரியானா பீகார் எல்லாம் பாரி ராஜ்யத்து பாரி ஜனக்கு கிரீடா கலிக்காரெல்லாம் பொறுமை எடுத்துன்னு
1: வந்தானுண்டு
0: பைப்போட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடகுல மைதானத்துல குறத்தை இப்ப தமிழ்நாடுல எல்லாம் ஜூனியர் வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் மாடிச்சு இந்திரா காந்தி டூர்னமெண்ட்ஸ் ஹோஸ்ட் மாடிச்சு பட் கொடகுல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மைதான கொடகுல இல்ல ஒண்ணு வந்தது பின்ன நங்கக்கு பாரத தேசக்கு ஐக்கிய சிபிரக்கு நங்கட மக்கா ஐக்கிய ஆண்டில நங்கடலி எச்சுக்கோ டைம்ல நங்க நோட்சிங்க நங்கட தாந்திரிக தோஷைக்கு அத்தவா போர போர தர தரது நோட்சிங் நங்க கொடுகுல ஆ பெசிலிட்டிஸ் இல்ல நங்க இக்க ஃபேமிலி டூர்னமெண்ட்ஸ் மாடோ அத்தோ போர எச்சுக்கோ இன்விடேஷன் டூர்னமெண்ட்ஸ் மாடோ ஆச்சுங்க ஃபோர் நேஷன் டூர்னமெண்ட் நேஷன் டூர்னமெண்ட்ஸ் குள்ளந்த ஒரு நல்ல மைதானம் ஆயிட்டு பெசிலிட்டிஸ் உண்டெங்க மாத்திரம் நங்கக்கு கொடுக்கற மக்கா மின்னக்கு பாரத தேச கழிப்பன் தக்கு அது கர்நாடகக்கு அது ஒரு அடிப்பாய் எட்டானே காப்பா இல்லையோ நங்கட பெசிலிட்டிஸ் கம்மி உண்டு அத்தவா நங்க மக்கா கிரீடைக்கு லெசிஸ்து அத்தவா டிட்டர்மினேஷன் டெடிகேஷன் இதெல்லாம் இக்கத்திர மட்டிக்கல ஒரு சிறிய பதிலாவனே காம்பானிக்கே கண்டனுண்டு நங்கக்கு
1: ஆச்சுங்க இதனை சரிப்படுத்த காப்பிலே நங்கள தும்ப கழிக்காரங்க இல்லையே உண்டு தேச காய்த்து கழிச்சோ எங்களெல்லாம் கூட்டினேன் மாடோ காப்பா
0: அக்கோ நங்கைக்காக்கல இன்னொக்கா 18 ஒலிம்பியன்ஸ் உண்டு 12 ஹாக்கி ஒலிம்பியன்ஸ் உண்டு விஸ்வகப் கத்தைங்க காளைய கோவிந்தன் இங்க உண்டு இதெல்லாம் நாங்க நோட்டோக்கா நங்கக்கு புனர்ச்சேத்தனை ஆண்டு தளப்பாய தெஞ்சி நங்கட ஹாக்கி ஸ்ட்ரக்சர் பொழியுண்டு நம்பர் ஆஃப் ஆஸ்ட்ரஸ் வரும்ண்டு இக்க கூடிகேல் உண்டு மடிக்கேரியில் உண்டு பொன்னப்பேட்டில் உண்டு மூந்து போறா இக்க நங்கக்கு இன்னும் அதுங்க அடிப்பாயத்துல தீத்து பந்தித்து நல்ல சேனி ஸ்கூல் ஆடு அத்தவா சாயி டிவைசஸ் இத்தர தராமட்டத்தெஞ்ச பந்தித்து புதியதாயிட்டு ஒரு ஸ்ட்ரென்த் நங்க எல்லா ஒலிம்பியன்ஸ் இன்டர்நேஷனல் கல்ச்சர் சாயம் எடுத்துண்டு நங்க இதனா ஒரு மின்னக்கு கொண்டப்ப பந்தா ஒரு பெசிலிட்டிஸ் வரும்போது அது பெரிய நங்க ஆடம்பருக்கு ஹாக்கி சீமித்த ஆயனுண்டு இக்கத்திர காலத்துல நம்பர் ஆஃப் டூர்னமெண்ட்ஸ் ஆயனுண்டு ஆச்சுங்கி அது அவுட்கம் என்னக்கா நங்கக்கு அது இங்க வந்து ஆன்சர் கிட்ட தாப்பா அதனை கொண்டு நங்க தூரதிருஷ்டினை வச்சுண்டு நங்கட மக்க பாரத தேச கழிக்கணும்னு வச்சு அடிப்பாயிட்டு நங்க டோட்டல் இதுனா பெசிலிட்டிஸ் நாங்க சேஞ்ச் மாட்டோம் டோட்டல் நாங்க திங்கிங் ஆஃப் ஃபார் திங்கிங் ஆஃப் ஹாக்கினா நாங்க இந்த கேன வச்சோம் சாப்பா அது இந்த மட்டிக்கல் நாங்க எல்லையோ பையக்கு போயணுண்டு அண்ணனைக்கு இக்கத்த திக்ஸூச்சி அண்ணனை கண்டனுண்டு
1: மக்கடல்லி புருடெல்லாச்சும் கம்மியாயினுண்டா
0: இக்கத்திர மக்கா எந்தி அங்க மோஸ்ட் டிசிப்ளின் இக்க நாங்க சாயிக்கு டிவைசஸ்க்கு இதுல டிசிப்ளின் மோஸ்ட்லி கவுண்டாப்பா இக்காக்கலே நாங்க சுமார் பிளேயர்ஸ் கூட தக்கப்பறக்கு நங்கட மக்களுக்கு அங்க ஒரு தூரதிருஷ்டி பெச்சுன்னா இங்க பாரத தேச கழிக்கொண்டு வரது இல்லையே நங்கட ஃபேமிலி டூர்னமெண்ட் ஆடு போர கிளப் சைடு காப்பதாடு இதனெல்லாம் நாங்க சைடுக்கு அதுங்கும் கழிப்ப கையான ஆப்ஷன் கொடுத்தாண்டு நங்கட டெடிகேஷன் தூரத்திர திருஷ்டி டிசிப்ளின் இது மூன்றுல நாங்க இக்கத்திரம் ஒரு சுமார் 5-6 காலத்துலயே நாங்க வித்தியாசம் கண்டனுண்டு நாங்க அதுங்க நாங்க ஸ்டித்த வாய்த்து தயாரிப்படுத்தின கிராஸ் ரூட்டுஞ்சே அதை நம்ம வளர்த்தோண்டோ இக்க நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் கொடுக்கல பாரி ஹாக்கிக்குள்ள கேம்ப்ஸ் அயன் உண்டு அச்சுங்க அது போற கேம்ப் ஆன பின் அதை ஃபாலோ அப் மாடோஞ்சி அவன் ஜூனியர் நேஷனல்ஸ் கழிக்கணும் எக்க ஜூனியர் நேஷனல்ஸ் சப் ஜூனியர்ஸ் சீனியர் நேஷனல்ஸ் கழிச்சிட்டுல பெரிய போரே டூர்னமெண்ட்ஸ் கழிப்பா இதுல ஓர் பலவ கூட்டல சோ அங்க நேஷனல்ஸ் கழிக்கணும் நேஷனல்ஸ் கழிப்பக்க அர்த்த இடத்தவுக்கு நங்கட மக்கள மைண்ட் லிக்கலே மைண்ட் செட் ஆண்டும்
1: அந்த கூட்டுக்கு கழிப்பக்க ஆசக்தி உள்ள ஏது பட்டில போச்சுங்க நல்லது இந்த நான் எண்ணி கொடுப்பேங்க சின்ன கம்மி உண்டா நினைச்சு இது ஏது ஸ்போர்ட்ஸுக்கு போகண்டு என்னென்ன போகண்டு

0: யாழ பூண்டு
1: இல்லை எங்களுக்கு தரபேத்திக்கு ஹாக்கி கல்ச்சவன் அவங்க ஜூனியர் ஸ்டேட் கிரிக்கெட்ல சீனியர் ஸ்டேட் கிரிக்கெட்ல நினைச்சாங்க. அவன் தீர்ப்பு காரிக்கை அம்பைரிங் எடுத்தாலும் அவன் என்ஐஎஸ் மடித்து கோச்சிங் எடுத்தாலும் பிசியோ ஐத்து எடுத்தாலும் அவன் கிரீடையிலே ஆசக்தி உள்ளவங்க நானா ரீதியான ஸ்கோப்ஸ் கிரீடையில் உண்டு. அதுனா ஐக்கியம் அடையவன் சாப்பா இங்க ஐக்கியம் அடையவண்டு நங்கட ஐக்கியத்து ஐங்கட நங்கட பேரண்ட்ஸ்ல கையிலும் இப்பா நாங்க கோச்சிங் கேம்ப் கண்டக்ட் பண்ணா கேம்ப் ஆன பின்னா அவன் நேஷனல்ஸ்க்கு போண்டோ ஃபாலோ அப் இருந்தோம் எங்களுக்கு. இப்ப நாங்க பெரிய நாங்க ஒரு ஃபேமிலி டூர்னமெண்ட் ஆத்தோ அத்தோ ஏதேங்க ஒரு டூர்னமெண்ட் ஆப்பா டூர்னமெண்ட் தீந்த பின்னி அதுல ஒருத்தர ஃபெசிலிட்டிஸ் ஆப்பா ஹானர் ஆப்பா ஜனபப்பா போப்பா அள்ளிக்கு புட்டுறப்பா அதனால கண்டினியூஷன் பிச்சு அந்த கேம்ப் ஆண்டு கேம்ப் அட்டெண்ட் ஆண்டு இதுல எல்லையோ நாங்கக்கு நாங்க வார கண்ட்ரிக்கு நாங்க கவுண்ட் மாட்டீங்க ஜெர்மனி ஹாலாண்ட்ல எல்லாம் கம்பெனி மாட்டீங்க. இந்தியத்துல நங்கட கர்நாடக ஸ்டேட்ல இது கம்மி பண்ணணும் வார ஸ்டேட் யூபி அல்லையெல்லாம் நோட்டக்க பாரி முன்னிஸ்டில் பெருத்து சாயோட பிராக்டிசஸ் ஆயணும்
0: அஞ்சுங்க அங்கக்கு மாஹித்தி கொடுப்பல்லி நாங்க எந்த வச்சுங்க பையன் நிந்திதா
1: இல்ல மாஹித்தி இல்ல மக்களே அதுங்க மின்னக்கு பரஞ்சாப்பா இங்க கேம்ப் அட்டெண்ட் பண்ண பிஞ்சி ஒரு சம்மர் கேம்ப் ஆன பிஞ்சி அதனால ஃபாலோ அப் பண்ணு அதான பிஞ்சி ஜூனியர் நேஷனல்ஸ் போனோம் சப் ஜூனியர்ஸ் கழிக்கொண்டு சப் ஜூனியர்ஸ் கழிச்ச பிஞ்சி அவன் சீனியர் நேஷனல்ஸ் போண்டு கண்டினியூஷன் ஆண்டோம் இல்லத்த பட்சம் அவங்க பாரி அவகாசம் கொடுத்தோம் மக்களும் சொன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கழிக்கொண்டு இப்ப சுமார் ஸ்கூல்ஸ்ல கிரவுண்ட் பெசிலிட்டிஸ் இப்பான் ஹாக்கி கிட்டிங் இப்பான் அவங்களும் மக்களும் சொன்ன இன்ட்ரெஸ்ட் எட்டிட்டு இதன் மேல கான்சென்ட்ரேட் மாடித்து அங்க கேம்ப்ஸ் அட்டெண்ட் மாட்டேன் அதுல டெஃபினெட்லி அதுல மின்னக் போப்பந்த சான்சஸ் இப்பா
0: ஸ்போர்ட்ஸ் பட்டில் போச்சுங்க சாக்கிரியர் அவகாசம் உண்டு
1: சாக்கிரியர் அவகாசம் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாம் சுமார் ஜாகத்து கெல்சத்திர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு ஆர்மி கூடல இங்க நல்ல கலிக்காரிக்க பத்தனை கிளாஸ் பாஸ் ஆயிட்டு வந்தவங்க ஆர்மி கூடுவந்த ப்ரோக்ரஸ் உண்டு ஆர்மில கூறி காமன்வெல்த் கேம்ஸ்ல கூட சுமார் மெடல்ஸ் ஆர்மி கூடுன எங்களை எடுத்தே சோ அதெல்லாம் நாங்கள மக்கள் ஆர்மி கூடோஞ்சி அவங்க கழிக்கொண்டு ஒன்னொந்த பொருள் அங்கக்கு கேம்ப் சாப்பக்கே அங்க எல்லா தர டைரக்ஷன்ஸ் கொடுத்தோம் அவங்க அதை ஃபாலோ அப் மாடி தங்கி பாரி நல்லதாப்பா அதுல
0: விஸ்வகப்ரா ஈ ஆண்ட் எத்திர விஸ்வகப்ரா பக்கே ஒன்னதாச்சுங்க என்ன ஆக்கும் ஈ குறி
1: ஆகஸ்ட் 14 நடப்பாக்கிஸ்தான் மத்தியத்து நடப்பா நாங்க சுமார் 1958 டோக்கியத்துல சுருவாப்பான் நங்கடா ஏசியன் கேம்ஸ்ல அல்லி ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தான் இந்தியா முகாமுக்கி ஆப்பா அல்லி பாரத கத்தத்தைங்க கூடி தீர்ப்பு காரிக்கை தாந்திரிக்க தோசா அந்தனே நல்ல நல்ல களி நாங்களும் பாகிஸ்தானும் ஒரே ரீதியில களின்னா கழிப்பா இங்க பாகிஸ்தானத்துல நாங்க வந்துச்சிங்க ஷானா ஷேக் கலிமுல்லா மன்சூர் அசன் சர்தார் அனீப் கான் இங்கெல்லாம் வல்ல ஒரு களிக்கார் அந்தனே பாரத் தரத்து நாங்க தியான் சந்த் ரூப் சிங் எம்பி கணேஷ் குருபக்ஸ் அசோக் கோவிந்த் மெர்வின் பெர்னாண்டிஸ் பின் மொஹமத் ஷாயித் இந்த எல்லாம் கூடி நாங்களும் பார்த்தவோ கம்மி இல்லை அதுல நல்ல நல்ல கழிக்காரா இக்க நாங்கெல்லாம் போப்பக்கா நாங்க ஏசியன் கேம்ஸ்ல போயிட்டு அம்மண்ட உத்தாயண்டைங்க நிக்கின் திம்மை எம் எம் சோமைய சந்தீப் சோமேஷ் அர்ஜுன் ஆலப்போ வி ஆர் ரகுநாத் வி எஸ் வினய் ஹரிபிரசாத் எஸ் வி சுனில் ஏபி சுப்பைய இங்க எல்லாரும் நாங்கட படுகிற மக்கா பாகிஸ்தான் திரவிரோத பாரி ஒரு பைப்போட்டி கொடுத்தேங்க அதுல ஒரு எல்லாரும் தாக்கல் ஆயிட்டுள்ளி பாகிஸ்தான் திரவிரோத 5 நிமிஷ கால பால்ல தண்ட ஹத்தோட்டிலே பெச்சு கழிச்சது முகமது ஷாயிதரைங்க பாரி நல்ல ஒரு பெதர்த்தம் தைங்க இந்த வேர்ல்ட் கப் லாவூருக்கு கூடி இந்தியத்திர டீம் லாவூருக்கு கூட்டியன்னு பாப்பா பாகிஸ்தான் அல்ல எம்பி கணேஷ் கோச் தர்பேத்து தரணாயித்து 1990 வேர்ல்ட் கப்பு போப்பா இங்க விஸ்வகப் 1990 பாரி நல்ல ஒரு தண்ட போப்பா அல்ல லாகூர்ல எந்தாப்பா நினைச்சி பாகிஸ்தான் தர கிரௌடு பாரத தேசத்திர ஹாக்கி டீம்ன கண்டனைக்கே அங்கக்கு அங்க கழிப்பா கூடல கல்லுச்சாடோ பாரி ஒரு பல்லிய கலாட்டை பேப்பர்ல எல்லாம் பாரி பந்தித்தது கழிப்பாக்கே போடல எம்பி கணேஷ் கப்பா நீன் எந்த மாடுவியா நீங்க டீம்னா கூட்டிண்டு போயிருந்து எம்பி கணேஷ் கப்பா சிங்க எம்பி கணேஷ் நான் ஒரு சிப்பாயி நான் சிக்னல்ஸ்ல சிப்பாயி இது பண்ணி நான் தர்பேத்துதார நான் இல்லையே நான் பார ஏதே தந்தக்கு நான் கழிக்கத்தை மைதானம் போடலேன் இன்னொன்று ஒரு வாக்தான் ஆப்பான் தக்கு பார்க்க ஆப்பா அல்லிஞ்சி பாரத் தண்ட கழிப்பான் லாஸ்டுக்கு பாரத் தண்டுக்கு பெஸ்ட் டிப்ளமேட்டிக் டீம் ஒன்று பாகிஸ்தான்கார கோஷனை மாடஞ்சி பாரத தண்ட வாபாஸ் பார்ப்பான் இன்னே பஞ்சாப் பிரீமியம்ஸ்ல பீகார் தமிழ்நாடுல கூட நல்ல நல்ல அந்தனே 1995 எஸ்ஏஎஃப் கேம்ஸ் சென்னையில் நடந்தது அந்த பாகிஸ்தான் கூட அத்புத களி கழிப்பான் அந்த முக்கியமந்திரி ஜெயலலிதா 5 தண்டு கோல் பாகிஸ்தான் பாரத தேச கோல் அந்த கோல் கீப்பர் டாக்டர் ஏபி சுப்பை அஞ்ச போறோம்டா தன்ராஜ் பிள்ளை முகேஷ் நல்ல களி கழிப்பான் அந்த ஜெயலலிதா எங்களை களி குஷி மாடித்து 5 தண்டுல பாகிஸ்தான் அது சென்னையில் சோப்சிட்டான் 34 இன்ச்சு

0: டிவினா கொடுப்போம் நாங்களோட இடி பிளேயர்ஸுக்கு ஒரு கௌரவம் கொடுப்போம். அந்த 1988 பாரத பாகிஸ்தான கழிப்பாக்க அந்த ஒரு நல்ல கோல் கீப்பர் மேக் பேட்டர்சன் ஒரு கோல் கீப்பர் ட்ரை பிரேக்கர் 5-5 பிடிச்சிடும், 5-5 சேவம் அடித்து பாரத தண்டக்கு கல்வன் நடத்தப்பா. இந்த ஒரு நங்க பாகிஸ்தானுக்கும் நங்கக்கும் உள்ளந்த ஒரு பல்லே இது. இது நான் கொடுக்குற இன்னொரு விசேஷம் என்னது, விஸ்வகப்ற வீக்ஷக்க விவரணைனா கொட்டேண்ட ஜீவன் சின்ன பண்ண இங்க கொடுத்திருப்பா. அங்கட ஜீவன் சின்ன பண்ணிங்க இந்து கூடிய இங்க கொடுக்கலே உண்டு அங்க வீக்ஷக்கு வீரனா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்ன கொடுத்தது. தேரா நேஷன் கேம்ஸ்ல கோவிந்த கணேஷ் பிஞ்ச குழந்தைய குஷானிய கழிச்சது. அந்த 153 குறி நங்களு பாகிஸ்தான் முகாமுக்கியானது. 154 குறி மத்தியான ஆகஸ்ட் 19 6:30 அங்கு கழிப்பது நாங்க நோட்டலும். சுமார் 65 பாரி குறி நாங்க பாரத கொல்லோ, 82 குறி பாகிஸ்தான். எப்போ பாகிஸ்தான் நமக்கு ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கொல்லோ என்னங்க தண்டு கழிவு ஒரே தர 375 கோல் பாரத பாகிஸ்தான் விருத்த பொஜி துணங்கி பாகிஸ்தான் 403 நங்கட விருத்த கழிச்சது கத்தது. இதெல்லாம் தாக்கல என்னென்ன அப்ப நினைச்சிங்க அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் விஸ்வத்து 1975 விஸ்வகப்புற ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் டிக்ளேர் அப்ப அதுல கோவிந்த பிஞ்சி இங்கெல்லாம் கழிச்சந்த நாங்க இந்த கேன மாடன்ச்சப்போ விஸ்வகப்ல ஜெகதீஷ் பொன்னப்போ அர்ஜுன் ஆலப்போ வி ஆர் ரகுநாத் ஹரிபிரசாத் இங்கெல்லாம் கழிச்சுட்டு நாங்க நோட் வந்தது அது ஆகஸ்ட் 1954 குறிக்கு பைட் 6:30 நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாம்ல நடப்பது வஜார் ஸ்டேடியம்ல முக்கியாப்பா எல்லா கிரீட ஸ்ரோத்தங்க கிரீடாபிமானி அதனை நோட்டி பாரத தேசம் அந்த 75 விஸ்வகப் கதித்து இல்லிக்கத்தன நாங்க நீலிட்ட ப்ளூ பாய்ஸ் நாங்க ப்ளூ கலர் ஜெர்சில நாங்க பாரத தேசத்துல கப் 1975 விஸ்வகப் வந்தது. இந்த ஆரஞ்சு ஜெர்சி பந்து அச்சுங்க ஜெர்சி ஏதேங்கிறது அச்சுங்க விஸ்வகப்ல பாரத தேச இப்படி நல்ல ஒரு ஸ்தானமான எடுக்கொண்டு என்னங்கச்சு தண்டு ஒலிம்பிக்ஸ் நாங்க எடுத்துட்டு நாங்க ஒரு 4 பொசிஷன்ல விஸ்வகப்ல அது பாரத ரேங்கிங்ல உண்டேங்க கூட இப்படி ஒரு நல்ல பதிலாவணை பரடு ஒரு ஆஸ்வாசனை கிரீடாபிமானத்துல அது கொடுக்குற ஜன பாரி எச்சக்கில் நோட்டோ இது அதண்ட லைவ் ஸ்ட்ரீங் அதண்ட மேட்சஸ் கிட்டிட்டு எல்லாரும் நோட்ஸ் அது வலிய ஒரு அசோசியேஷன் ஆப்பா நீங்கட ஆகாஷவாணி மடிக்கிற தெரிஞ்சு எல்லா ஸ்ரோத்தங்க அதனெல்லாம் நோட்டோண்டு ஒண்ணு தானே இல்ல முழக்க தெளிச்சுடுச்சேன்.
1: 16 டீம் கழிச்சுண்டு நல்ல நல்ல டீமே இப்ப அதுல ஒரு நல்ல கழிற டீம் நினைச்சு நீங்க ஏதனை குறிச்சுடுவீங்க.
0: அல்ல நங்க நல்ல டீம் ஒலிம்பிக்ஸ் கத்தைங்க விஸ்வகப்ல எக்கலோ அது கத்தைங்க இது கல்லோ இது கத்தோ அண்ணோ கையில இக்க இந்தியா பிஞ்ச பாகிஸ்தான் ஒரே ஸ்டைல் ஆஃப் ஏசியன் கேம்ஸ் ஸ்டைல் கழிக்கு வந்து பார்ப்போம். பின்ன இக்க நாங்க நெதர்லாண்ட்ஸ் அல்லி சைல் கழிப்பா அர்ஜென்டினா சைல் கழிப்பா பெல்ஜியம் இந்த போரே போரே கண்ட்ரி போரே போரே யூரோப்பியன் கண்ட்ரிக்கு அனுகுணமான விஷயம் மிஸ்டேக்ஸ் ஆப்பா கையில ஒரே ஒரு மிஸ்டேக்ஸ்க்கு எக்ஸ்கியூஸ் குட்ல. இக்க என்ன நினைச்சீங்கன்னாக்கா மின்ஞா நான் நினைச்ச 75 விஸ்வகப்பு கெத்தனை ஹாக்கில நீங்க எல்லாருக்கும் கொடுக்குற எங்க குத்தனை ஆஃப் சைடு ரூல் இங்கத்து எக்க ஆஃப் சைடு ரூல்னா நங்க ஆஃப் சைடு ரூல் இப்பக்க களி நோட்டக் ஹாக்கி நோட்டக் சாயின் புள்ளி ஆஃப் சைடு ரூல்ஸ் பாரி சாயின் எக்க ஆஃப் சைடு ரூல் எடுத்துருத்து ஹாக்கி அடிக்கு புத்திருந்தே எண்ணோ சின்ன விசிலேஷனக்கார அது அடிக்கு புத்திருத்தேன் நாங்களும் கூட அதுங்க எண்ணோ என்ன நினச்சி இந்த ஃபுட்பால் நோட்டி வேர்ல்ட் கப் ஆச்சு ஆச்சு ஃபுட்பால் எச்ச சாயில் ஆச்சு அள்ளி ஆஃப் சைடு உண்டு ஃபுட்பால் கழிஞ்சு ஆஃப் சைடு எடுத்துருந்தீங்க ஃபுட்பால் அடிக்கு குத்து போப்பா அண்ணனே ஹாக்கில ஆஃப் சைடு ஒன்னது பாரிய ஒரு வித்தியாசம் பாப்பா அதத்து பெல்ஜியம் ஸ்பெயின் இங்கெல்லாம் நல்ல நல்ல டீம்ஸ் கழிப்பக்கா அதுல மிஸ்டேக்ஸ் டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் ஆப்பலாம் அம்பையரிங் மிஸ்டேக்ஸ் ஆப்பலாம் பின் நல்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் களி இப்ப நல்ல அனுபவி களிகள் ஹர்மன் பிரீத் உண்டு மன்பிரீத் உண்டு இங்கெல்லாம் நல்ல களிக்கார உள்ளான் பாரத தேசம் கூட இக்க நாங்கள் தண்டு ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் எடுத்தது. சோ பாரத தேசம் கூட நல்ல சான்ஸ் உண்டு இது நல்ல சதாவகாசம் இப்படி நாங்க வேர்ல்ட் கப்ல கழிப்பது நல்ல பிரதர்ஷன் அப்ப இந்த இக்க நாங்க வேல்ஸ்ல கூட ஆகஸ்ட் 14 கழிப்பா அல்லிஞ்சே நங்கட ஃபுல் ஈஸி ஆயிட்டு பார்த்தேன் கூட டாப் 2 டீம்ஸ் நாங்கள் செமிஃபைனல்ஸ் கழிப்பந்தது நல்ல அவகாசம் பாரத தேசக்கும் உண்டு நன்னோக்கு இஷ்டப்படுவா.
1: ஆடு நல்ல ஒரு களி கூட்டத்தின நோட்டு அவகாசம் நாங்கள் கந்து வந்து பாரத ஈக்குரியும் சாயில கழிச்சுட்டு கப்பு கத்திட்டு வரலு நினைத்து நங்கட ஒரு ஆசையா இச்ச நேரம் நீங்க இந்த பக்கம் மாஹித்தி தந்தாங்க நீங்க கூடி தன்யவாதம். இச்ச நேரம் ஹாக்கி விஸ்வகப் ஈ விஷயத்துல வீக்ஷக விவரணைக்காரான செப்புடிற காரியப்பாயின கூட நடத்தினா தக்கு பாக்கன கேட்டிடா இல்லிக்கு இந்த கொடவசிரி காரியமா தந்தது பப்ப காரியத்துல காங்கனா மாஜனக்கெல்லாம் நமஸ்காரம்.

நாடு ஒத்தலோ கலி நா காடு நீல்லதே நனகே இது மனசில் நிலையாடி கனசில் கண்ணல் சரியாடி.

மச்சே யாரோ அங்கே இல்லவோ, ஊரனாலுவரே நீதி வீட்டிகளில், ஊரனாலுவரே நீதி வீட்டிகளில், துறபாட்டே பாவில்ல தூரமாடுடக்கே நாராயண என்னியோ, தினர ஹரி பாராயண மாடிரோ, நானவ மாடலிக்கே மனவரிய மௌன மந்தகளேக்கே, நானவ மாடலிக்கே மனவரிய மௌன மந்தகளேக்கே, தின பலக நம்ம பெத்தோடையன, தின பலக நம்ம பெத்தோடையன, தியானக்கே சரியுண்டே புரந்தர விகர.

அகிமைய இந்த வீடையன்னு துடிசலாரையா தும்ப நிறுவத்தியன்னு மீட்டலாரைய கானலஹரி ஜக

0: ஜனநாயகம் வரதாயகம் தினம் ரஷ்டித ஜன விக்னநாசகம் பிரணமாமி நாயகம் வரதாயகம் பிரணமாமி நாயகம் வரதாயகம் தினம் ரஷ்டித ஜன விக்னநாசகம் பிரணமாமி கணநாயகம் வரதாயகம் தினம் ரஷ்டித ஜன விக்னநாசகம் பிரணமாமி கணநாயகம் விக்ரமோஜித வக்ரதுண்டம் சிரோபூஷித சந்திரகண்டம் விக்ரமோஜித வக்ரதுண்டம் சிரோபூஷித சந்திரகண்டம் பாரத ரத்னா காரணம் பாண்டம் பாரத ரத்னா காரணம் பாண்டம் கரகுத பாஷாங்குஷேஷம் தண்டம் பிரணமாமி கணநாயகம் வரதாயகம் தினம் தர்ஷித ஜன விக்னநாசகம் பிரணமாமி கணநாயகம் தம்போதரம் இளம்பித சூத்திரம் புஜஹரம் விராஜித காத்திரம் லம்போதரம் இளம்பித சூத்திரம் அம்புஜஹரம் விராஜித காத்திரம் சம்புஷி புத்திரம் சாரத நேத்திரம் சம்புஷி புத்திரம் சாரத நேத்திரம் அம்பா பத்யம் ஆஶ்ரயாமி நித்யம் பிரணமாமி கணநாயகம் வரதாயகம் தினம் தர்ஷித ஜன விக்னநாசகம் பிரணமாமி கணநாயகம் உதாகரத்தமோதகம் உதாத்த முக்திதாயகம் பாதகம் ஜாபதாபமோசகம் உதாத்தரத்தமோதகம் உதாத்த முக்திதாயகம் பாபகிருத்த பாதகம் ஜாபதாபமோசகம் அனந்தலோகநாயகம் அபார சக்திகாரகம் அனந்தலோகநாயகம் அபார சக்திகாரகம் பிரணதமௌனி பாலகம் பிரணவமுகுமாதாத்மகம் பிரணமாமி கணநாயகம் வரதாயகம் தினம் தர்ஷித ஜன விக்னநாசகம் பிரணமாமி கணநாயகம் வரதாயகம் தினம் தர்ஷித ஜன விக்னநாசகம் பிரணமாமி நாயகம் பிரணமாமி நாயகம்
1: நாகராஜ் அவரே ಬಹಳ ಪ್ರಯತ್ನಪಟ್ಟು ಹಾಡಿದ್ದೀರಿ ಭಕ್ತಿಗೀತೆ. ಸಮಯದ ಅಭಾವ, ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಅನುಮತಿ ಬೇಕಲ್ವಾ, ಹಾಗಾಗಿ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಇಲ್ಲಿಗೆ ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮಸ್ಕಾರ. ಅವಿನಾಶ್, ಈಗ ಸಾಕಷ್ಟು ಶ್ರೋತೃಗಳು ಭಾಗವಹಿಸಿದರು. ಯಾವುದೇ ಒಂದು ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಅಭ್ಯಾಸವನ್ನು ಮಾಡಿರಬೇಕು.
2: ಹೌದು.
1: ಏನಾಗುತ್ತೆ ಈಗ ನಮಗೆ ಹಾಡು ಬರುತ್ತೆ, ಹಾಡ್ತೀನಿ ಅಂದರೆ ಸ್ವಲ್ಪನಾದ್ರೂ ಪ್ರಯತ್ನ ಹಾಕಬೇಕು. ಇವತ್ತು ಹಾಡಿದಂಥವರು ಪ್ರಯತ್ನ ಅಂತೂ ಖಂಡಿತ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಮೊದಲ ಬಾರಿ ಹಾಡಬೇಕಲ್ವಾ, ಹಾಗಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಟೆನ್ಷನ್ ಅನ್ನೋದು ಕಾಣಿಸ್ತಾ ಇತ್ತು. ಇದು ಅವರಿಗಾಗಿ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯಕ್ರಮ. ರಾಗವಾಗಿ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿದ್ರೆ ಒಂದು ನಾಲ್ಕಾರು ಮಂದಿ ಅಂದರೆ ಶ್ರೋತೃಗಳು, ಸಾಕಷ್ಟು ಶ್ರೋತೃಗಳ ಕಾರ್ಯಕ್ರಮ, ಮನೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ರೇಡಿಯೋವನ್ನು ಬಳಸುವಂತಹ ಪದ್ಧತಿ ಇದೆ ಇಲ್ಲಿ ಅಲ್ವಾ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೇಳ್ತಾರೆ, ಹಾಗಾಗಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಂದು ಭಕ್ತಿಯಿಂದ ಶ್ರದ್ಧಾ ಮನೋಭಾವದಿಂದ ಸಿಕ್ಕಿರುವಂತಹ ಅವಕಾಶವನ್ನು ಬಳಸಿಕೊಂಡು ಹಾಡಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ.
2: ಇವತ್ತು ಆರಂಭದ ದಿನ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಭಕ್ತಿಗೀತೆಗಳೇ ಜಾಸ್ತಿ.